பாட்டு. ரைட்டோ, மே வில் ஆவி மாவ ஹகிரி இன்ன செட் எக வகைம ஃபேஸ்புக் லைவ் எக்கே இன்ன செட் எக எக்கது கரகன் ஓன தருஷி கே நமத் கியான் கேல் தினா பொட்டே இன்ன கோமம் பிலிவலட கியான்னங்கோ மே வில மாவ ஹகிரி லுகு அடக் கரண கமம் ஹரது டியூட்டி இன்ன கமம் மாவ ஹகிரி இன்ன செட் எக கின்னோ அபே சமிந்த தமாய் மட மெசேஜ் கேவே சமிந்த வை வாசனா வை இட பாசே பிரமுதி வை இட பாசே ஹஷீனா வை தருஷி வை செட் எக மேக்கது கரகன் பலன்ன நேத கேன் லமாய் குட ஆக்கேக்க වැඩ කරන්නේ පුදුම ආදරණීය රස්සාවක් අනිවාර්යෙන්ම ආවේකතු කරගන්න. ඒ වගේම හයි කොහොමද සා අපිත් මේ වෙලාවේ ආව අහගෙන ඉන්නවා අපිටත් ලස්සන සින්දුවක් දෙන්න කියලා මට මැසේජ් එක දාලා තියෙන්නේ චතු මං ඔයාවත් එකතු කරගන්නම් Facebook live එකේ කමෙන්ට් වැස්සක් ඇවිල්ලා තියෙන්නේ. හරිද? ඒ නිසා ඔයා තාමත් ඔයාගේ කමෙන්ට් එක මේ පැත්තට එව්වේ නැත්නම් ටග්ගල ඇවිල්ලා කමෙන්ට් එකක් දාන්න මං ඔයාව මතක් කරන්නම්. හරිද? රයිට්. ඒ වගේම WhatsApp එක පැත්තට ගියාම සායි අපිටත් ලස්සන සින්දුවක් දෙන්න කියලා මට මැසේජ් කරලා තියෙනවා ලක්මාලි. Thank you. ජය වේවා.